பச்சம் கற்பூரம் பும்படி பாது ஜேசி கம்ம கஸ்தூரி எருவுகா கிருமரிஞ்சீ.